ஓம் யா தேவி மதுகைட்டவ பிரமிதினி யா மாயோன் மூலனி யா தும்ரேக்ஷண சண்ட மண்டமதினி யா ரத்த பீஜாசனி சக்தி சும்பனி சும்ப தைத்ததலினி யா சித்திலக்ஷ்மி பரா சா தேவி நவகோட்டி மூர்த்தி சகிதா மாம் பாத்து விஸ்வேஸ்வரி துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதி மசேஷ ஜந்தோ ஸ்வஸ்தே ஸ்மிருதா மதி மதீவ சுபாம் ததாசி தாரித்ர துக்க பயஹாரிணி காத்வதன்யா சர்வோபகார கரணாய சதார்த்த சித்தா.